0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: கே.எஸ். நாராயணசுவாமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கே.வி. பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் பரலோக பய மந்தாரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமணி சமான தியாகராஜர் கீர்த்தனை ராகம் கரஹர பிரியா ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: கே.எஸ். நாராயணசுவாமி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கே.வி. பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜலஜ நாப கேதார கௌள ராகத்தில் அமைந்த சுவாதி திருநாள் சாகித்யம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: K.S. நாராயணசுவாமி அவர்களின் வீணை இசை
3: கேட்டீர்கள்.
2: கே.வி. பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது எம்ஆர் எஸ் கண்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தத்துவமரிய தரமா, ரீதி கவுள ராகத்தில் பாபநாசம் சிவன் இயற்றியது ஆதிதாளம்.
2: Listen to a violin recital by M.R. S. Kannan. He begins his recital with Tattva Mariya Tarama in Rag Riti Gaula, set to Aditaal, a composition by Papanasam Sivan.

0: தொடர்வது எந்நேரமும். தேவகாந்தாரி ராகத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ஆதிதாளம்.
1: You can now listen to எந்நேரமும் in ராக் தேவகாந்தாரி, set to ஆதிதாள், a composition by கோபாலகிருஷ்ண பாரதி.

0: தொடர்வது கருடத்வனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை தத்துவ மெருக தரமா ரூபகதாளம்.
1: எம்பார் எஸ் கண்ணன் கண்டினியூஸ் ஹிஸ் வயலின் ரிசைட்டல் வித் தத்துவ மெருக தரமா இன் ராக் கருடத்வனி செட் ரூபகம் தால் அ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: எம் ஆர் எஸ் கண்ணன் அவர்கள் இனி மத்தியமாவதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனையை வழங்கியிருக்கிறார். ராம கதா சுதா ஆதி தாளம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு ராம கதா இன் ராக் மத்தியமாவதி செட் டு ஆதி தாள், எ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: நிறைவாக லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் இயற்றிய காப்பி ராகத்தில்லான ஆதி தாளம்.
1: எம்.ஆர். எஸ். கண்ணன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் வயலின் ரிசைட்டல் வித் அ தில்லானா இன் ராக் காப்பி செட் டு ஆதி தாள், அ காம்போசிஷன் பை லால்குடி ஜி ஜெயராமன்.

இதுவரை எம்பார் எஸ் கண்ணன் அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பானது. கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி பி கணேஷ் அவர்களின் சித்திரவீணை இசை கேட்கலாம். பகவாதியங்கள் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பி ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a Chitravina recital by Shri P. Ganesh. He is accompanied by Shri M. A. Krishnaswamy on the violin and Shri R. Ramesh on the mridangam. நிகழ்ச்சியில் முதலில் பிரணமாமியகம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ராகம் கௌள, ஆதிதாளம். The concert begins with பிரணமாமியகம, composed by மைசூர் வாசுதேவாச்சார் in ராக் கௌள, set to ஆதிதாள்.

இனி விஜயாம்பிகே, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், விஜயநாகரி ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு விஜயாம்பிகே, கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர், இன் ராக் விஜயநாகரி, செட் டு ஆதிதாள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பி கணேஷ் அவர்களின் சித்திரவீணை இசை. பகவாத்தியங்கள் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a Chitravina recital by Shri P. Ganesh. He is accompanied by Shri M. A. Krishnaswamy on the violin and Shri R. Ramesh on the mridangam. Ini Tulasi Jagajanani Tyagarajar Kirtanai Ragam Saveri Rupakathalam. Listen now to Tulasi Jagajanani, composed by Saint Tyagaraja in Rag Saveri, set to Tal Rupak.

நிகழ்ச்சியில் நிறைவாக சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த அருணகிரிநாதர் திருப்புகழ். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் அருணகிரிநாதர் திருப்புகழ் இன் ராக் சிந்து பைரவி.

நேயர்கள் இதுவரை கேட்டது பி கணேஷ் அவர்களின் சித்திரவீணை இசை. பகவாத்தியங்கள் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ சித்திரவீணா ரிசைட்டல் பை ஸ்ரீ பி கணேஷ். He was accompanied by Shri M. Krishnaswamy on the violin and Shri R. Ramesh on the mridangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24x7, an exclusive Indian classical music channel.